சஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தி சதல தஜனு சதனு தத்தினி சதினி தச்சனு சரித சரித தனத தனுதா